0: 僕もれな日もあえて僕もれ僕もれな日もあえてあごまのぞくちねてあごまのぞくちねてねなごこいちれあごまのぞく
1: Bo tole, bo tole, ya bo tole, a bo tole, na wa ye te. Bo tole, bo tole, ya bo tole, a bo tole.